0: இது மொரிஷியஸ் வானொலி. நேரம் பிற்பகல் ஒரு மணி ஆகிறது. மொரிஷியஸ் வானொலி பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த திங்கட்கிழமை தித்திக்கும் மத்திய வணக்கம். நாள்தோறும் பிற்பகல் ஒரு மணிக்கு தொடங்கி ஒன்றே சரியாக 1:30 வரை ஒளிபரப்பாகி வரும் உங்கள் 2வது தமிழ் நிகழ்ச்சி கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: சரி, திங்கட்கிழமை இன்றைக்கு July 20 நம் மாதத்தின் ஆடி மாதத்தின் 4 நாள்.

நம் நிகழ்ச்சியில் வழக்கப்படியாக மூடலில் இடம்பெற போன பக்தி பாடல்கள். பிள்ளையாரை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடல் பழமை வாய்ந்த ஒரு பாடல். விநாயக கடவுளே செயல்களை முடித்து வைப்பவரே, தடைகளை நீக்குபவரே. இன்றைக்கு விநாயகரின் முழு அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே.

பக்தி மிகும் பாடல்களை கேட்டீர்கள். இதோ நாம் உங்களுக்காக வழங்கும் உங்கள் வள்ளுவர் வாக்கு தினம் ஒரு திருக்குறளை கற்போம்.

0: வாழ்க தமிழ், வளர்க்க குரல் நெறி. ஒழுக்கம் எப்பொழுதும் உயர்வு தரும். இன்றைய குரல் ஒழுக்க முடைமை என்னும் அதிகாரத்தை நம் தேவப்புலவர் திருவள்ளுவர் ஒழுக்க முடைமை என்றும் அதிகாரத்தை உருவாக்கி அதில் பல ஒழுக்க நெறிகளை எடுத்து வைத்துள்ளார். இதோ ஒழுக்க முடைமை, குட் கண்டக்ட். ஒழுக்க முடையவர்க்கு ஒவ்வாவு தீயை தீய வழக்கையும் வாயா சொல்லல். பொருள்: ஒழுக்கமானவர்கள் தீமையானவற்றை தவறியும் வாயில் கூட சொல்லுவது இல்லை என்பதை இதன் பொருளாகும். மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு: Those who study propriety of conduct will not speak evil even forgetfully. இதோ இக்குறப்பாக்களை எம்மோது இருந்து நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள். இந்த குறப்பா ஒழுக்க முடைமை, குட் கண்டக்ட்.
1: ஒழுக்க முடைமை.
2: Une conduite morale confère la distinction. Elle doit donc être plus soigneusement gardée que la vie. Estimant la vertu, gardez-la à tout prix. Même si l'on a acquis des connaissances profondes, on verra que c'est elle et non les connaissances notre campagne, ici-bas et après la mort.

0: immoral est une source de malheur.
1: ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயாட் சொலல்.
0: Les gens de haute moralité ne disent jamais de vilaines paroles, même pas par inadvertance. Ceux qui ne savent pas vivre en harmonie avec le monde sont des ignorants, quelque grande que soit leur connaissance.
2: ஒழுக்கம் ஒழுக்கம் எப்பொழுதும் உயர்வு தரும். ஒருவரின் சிந்தனை ஒழுக்கமாக இருந்தால் அவர்களின் செயல்பாடுகளும் ஒழுக்கமுடையவதாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நல்லொழுக்கத்தை வாழ்வின் மிக முக்கிய தேவையாக கொண்டு மென்மையானவர்களாக வாழ்வோம். இது உங்கள் மங்கையர் ஒளி நிகழ்ச்சி.
3: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
2: இது வரும் உங்கள் நிகழ்ச்சி. அன்றைக்கும் நியவை, இன்றைக்கும் நியவை, என்றும் நியவை. திரைப்பட வரிசையில் பழமை இனிமை காணும் பாடல்கள் இது
3: வெள்ளிக்கிழமை வரை வரும் வானொலியில் மங்கையர் ஒளி.
2: முதல் பாடல் தெய்வசாட்சி படத்தில் வந்துள்ள ஒரு பாடல். ஆயி மகமாயி சொந்தநாதா குரலில் மாரியம்மன் வழிபாட்டுக்கான ஒரு பக்தி பாடல். ஆடி மாதத்தின் நான்காம் நாள் இன்றைக்கு ஆடி மாதம் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது அம்மனுக்கு வழிபாடுதான்.

அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில் இதுவரும் தேசம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். திருக்கோண மூலம் பாடலின் மையக்கருத்து இப்பாடல் கிராமப்புற மக்களின் அறியாமையும் மூத நம்பிக்கைகளையும் போக்கும் வகையில் அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டது.

தத்துவ பாடல் இது. வானத்தில் இருக்கும் பெரிய நட்சத்திரமும் சிறிய நட்சத்திரமும் ஒன்றொன்றொன்று சண்டையிடுவதில்லை. அவை தங்களுக்குள் இருக்கும் தூரத்தை மறந்து ஒன்றாக ஒளிர்வதால் தான் இரவு வானம் அழகாகிறது. நாமும் அதே போல ஒற்றுமையாக வாழ

கவிஞர் பாலி அவர்கள் எழுதிய தேசம் படத்தில் வந்துள்ள ஒரு தத்துவ பாடல். தனித்தனி நட்சத்திரங்கள் ஒன்றாக சேரும் போதுதான் வானம் அழகாகிறது. மனிதர்களாகிய நாமும் சாதி மத பேதமின்றி இணைந்தால் இந்த உலகம் பிரகாசிக்கும்.

செய்து நம்பிக்கை நமக்கு நேசிக்கும் வரை வாழ்க்கை நம் வசம். இதுவரும் ஒரு பாடல், பழமை வாய்ந்த ஒரு பாடல், அக்காலத்தில் வந்துள்ள பாடல். படித்தால் மட்டும் போதுமா?

நம் குடும்ப தலைவர்களே மற்றும் இல்லத்தரசிகளே, உங்களுக்காக நாம் வழங்கும் இந்நிகழ்ச்சி உங்கள் மங்கையரொளி நிகழ்ச்சி. தொடர்ந்து கேளுங்கள் சரியாக பிற்பகல் 1:30 வரை. இன்றைய சிந்தனை, நாம் சாப்பிட்டால் நம் நாக்கு மட்டுமே நிற்கும், அடுத்தவர்களை சாப்பிட்ட வைத்தால் நமது உள்ளமே நிற்கும். மேலும் ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும், ஒரு சிரிப்பு 100 நோயை குணமாகும். அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும் இனியவை, என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் இன்சுவை தரும் பாடல்கள், இன்னிசை திரை கீதங்கள், புகழ்பெற்ற ஒரு பாடல், இது அண்மையில் பாடப்பட்ட பாடல், 1994 வெளிவந்த ஒரு பாடல், டுவெட் படத்து பாடலாகும். ஒரு காலத்தால் அழியாத மிக அற்புதமான காதல் டுவெட் பாடலாகும். அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி இசை புயரகமானவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள இந்த பாடல். இந்த பாடலை இராகம் தெரியுமா? ஆம், இந்த பாடலை மான் இராகத்தில் அமைந்துள்ளது.

ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது நிறைவேறாத ஆசைகள் மாற்றத்தையும் தரலாமானால் முயற்சி செய்ய தோன்றும் ஆசைகள் வாழ்க்கையில்

இந்திய மங்கையரொளி உங்கள் இன்றைய மங்கையரொளி நிகழ்ச்சி இறுதியாக வரும் பாடல் இது. அதாவது நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையரொளி நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் ராத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இன்னும் பெறும். உங்கள் அடுத்து மூன்றாவது தமிழ் நிகழ்ச்சி இசையருவி நிகழ்ச்சியை சரியாக 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம் நன்றி நேயர்களே.

0: This is Radio Marches.
1: 您好
2: Assalamualaikum.
3: Welcome to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandariki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என்னிசை பாடல்களும் மற்றும் இந்த ஆடி மாதத்தில் நாங்கள் அம்மனை பற்றிய செய்திகளும் உங்களுக்கு தொகுத்து வழங்கப் போகின்றோம். வானொலி அன்பர்களே, முதன் முதலாக விநாயகனை போற்றும் பாடலுடன் நம் நிகழ்ச்சியை தொடங்குவோமாக.

வானொலி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாகும். எங்கள் உயிரே தாய், எங்கள் உயிரே அம்மா, ஆகையால் எந்தன் உயிரே நீ அம்மா என்னும் பாடலை உங்களுக்கு தருகின்றோம்.

வானொலி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்தில் திங்கட்கிழமை என்ற நன்னாளில் உங்களுக்கு அம்மனை போற்றும் பாடலை வழங்கியிருக்கின்றோம். அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். மார்கழி பூவே, ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசையமைத்து தந்த இந்த பாடலை கேட்போமா?

வருடைய அன்பர்களே, கர்நாடக சங்கீதத்தை தழுவி வந்த ஒரு அருமையான பாடல் கீதாரக் கிளையே இதோ.

வானொலி அன்பர்களே, செவ்வந்தி பூவே என்னும் பாடலை சிறப்பாக ரிஷ்மா ஊரில் வசிக்கும் முருகன் குடும்பத்தாருக்கும் முதலி குடும்பத்தாருக்கும் தருகின்றோம்.

வருடைய அன்பர்களை நாம் வணங்கி வந்த இசை அருவி என்னும் தமிழிகற்றே மௌனம் போலே என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. இந்த பாடலை சிறப்பாக புலோஷோரில் வசிக்கும் முனியன் குடும்பத்தாருக்கு தருகின்றோம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.